0: தபாய் சுந்தகனும் சார் கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டைம் செக்
2: अहिले मध्याह्नको 12 बजेको छ
3: Keeps you cool
4: Keeps you alive
5: Keeps you entertained Keeps 98.3 FM Your companion Your companion Your companion
6: Chemical X
7: On Keeps 98.3
8: Fog at 98.3
6: Chemical X
7: Enjoy X.